கேட்டு நுங்கு நாட்டு ரேத்தா தெரு கிட்டத்தை கத்தா கே நதா தா தா.